சொல்லி அரணேவா ஒந்தேவா இத்திரி தேனும் கொண்டு இத்திரி பாலும் கொண்டு அங்கனோடு இங்கனோடு அங்கனோடு.

0: Super Hits.
1: Super Hits. Chennai Beats.
0: Tamil Head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?